0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: வினதையாக வச்சதையும் கீழே பலாகின ஈட்டியாம கபுட்டு அப்பே ஒழுவை கூடுவதில் பித்தரா தானவா மே சிதுவன ஹேமதேம தேசபாலனிகாய் இத்தின் மே சமாஜே கென வினதேவால் கென ஒபட்டாத் அதாசாக் கேதி அப்பி அப்பி கெனம கதா கரமு சர்ச் சைட் லைட்
2: இரிதா உதே அட்டத வினசுட்டு கெமதி ஒபே அதாசட අපේ දුරකතන විවෘතයි 0703 935 937 සර්ජලයි සමාජ ගවේෂණය.
3: ඔබ කැමතිම ලක්කන වැඩසටහන් නැරඹීමට දැන් අවස්ථාව. පිවිසෙන්න ලක්කන YouTube නාලිකාවට.
4: ලක්කඩ YouTube channel එක දැන්ම subscribe කරන්න.
5: ලක්කඩ special.